0: निकाह श्री विजयपुरम केंद्र है। इस समय शाम के 4 बजे है। अब लीजिए सुनिए निकोबारी कार्यक्रम।
1: சின்னா மீன் நியூயார்க் ரெஹமாங்கிரி தகா லமக் தென்கம் மீடியம் வேவ் த 438.6 மீட்டர் ஹேக் 684 கிலோ ஹர்ட்ஸ் ரமாங்கெல்கி அகாஷ்வாணி ஸ்ரீ விஜயபுரம் அன்னி நிக்கோபாரி ப்ரோக்ராம் தாங்க

438.6 மீட்டர், 684 கிலோஹெட்ஸ் மத்திய அலைவரிசையிலும், பண்பலை 100.9 மெகாஹெட்ஸ் அலைவரிசையிலும் அந்தமான் நிக்கோபார் தமிழ் பெருமக்களுக்கான ஒளிபரப்பு. இன்று பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 9ஆம் நாள், ஜூலை மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு.

இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சியில் குரல் அமுதம், தகவல் நேரம், மெல்லிசை பாடல்கள் மற்றும் நமது சிந்தனைக்கு ஆகியன ஒளி உலாவரும். குரல் அமுதம் இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. பொருள் இம்மை மறுமை இரண்டின் கூறுகளை ஆராய்ந்தறிந்து இவ்வுலகில் அறநெறியை மேற்கொண்டவரின் பெருமையே மிக உயர்ந்தது. மீண்டும் குரல் இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. குறள் எண் 23, அதிகாரம் நீத்தார் பெருமை.

வானிலை. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் ஓரிரு இடங்களில் மட்டும் மழை பெய்யும் எனவும் மீனவர்களுக்கு ஏதும் விசேஷ எச்சரிக்கை கிடையாது எனவும் வானிலை மையம் தெரிவிக்கிறது.

நேயர்களே, இனி தீவுகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து ஃபீனிக்ஸ் பே துறைமுகத்திலிருந்து எம்வி பேரட்டாங் நாளை காலை 6 மணிக்கு சுவராஸ்தீப் மற்றும் லாங் ஐலாண்ட் வழியாக ரங்கச் செல்லும். பின்னர் 12 மணிக்கு சென்ற வழியாகவே ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ராணிச்சங்கா நாளை காலை 6:15 மணிக்கு சகிதீப் பயணிக்கும். பின்னர் காலை 8:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி பம்புகா நாளை காலை 6:15 மணிக்கு சுவராஸ்தீப் பயணிக்கும். பின்னர் காலை 8:45 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ஹட்பே நாளை காலை 11 மணிக்கு சகிதீப் பயணிக்கும். பின்னர் மதியம் 1 மணிக்கு சுவராஸ்தீப் செல்லும். பிற்பகல் 2:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ரங்கத் நாளை காலை 11:30 மணிக்கு சுவராஸ்தீப் பயணிக்கும். பின்னர் 2 மணிக்கு சகிதீப் செல்லும். பிற்பகல் 3:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ஜாலிபாய் நாளை பிற்பகல் 2:30 மணிக்கு சகிதீப் பயணிக்கும். பின்னர் மாலை 4:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ஸ்ட்ரைட் ஐலாண்ட் நாளை மாலை 5 மணிக்கு சுவராஸ்தீப் செல்லும். பின்னர் 27ஆம் தேதி காலை 5:30 மணிக்கு சகிதீப் வழியாக ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். நேயர்களே, தகவல் நேரம் கேட்டீர்கள்.

நேயர்களே, தேசிய டிஜிட்டல் சுகாதார மிஷன் என்பது இந்தியாவின் மருத்துவத்துறையை முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கும் ஒரு திட்டம். உங்கள் ஆதார் அல்லது மொபைல் எண்ணை பயன்படுத்தி இலவசமாக 14 இலக்க ஏபிஹெச்ஏ அட்டையை உருவாக்குங்கள். நீங்கள் சிகிச்சைக்காக ஏதேனும் ஒரு மருத்துவமனைக்கு செல்லும்போது இந்த எண்ணை வழங்குங்கள். மருத்துவர் எழுதும் மருந்து சீட்டு மற்றும் இரத்த பரிசோதனை முடிவுகள் அனைத்தும் உங்கள் ஏபிஹெச்ஏ கணக்கில் ஆன்லைனில் பதிவேற்றி விடுவார்கள். தமிழகத்தில் நீங்கள் எடுத்த சிகிச்சையின் விவரங்களை இந்தியாவின் வேற எந்த மாநிலத்திற்கு சென்றாலும் அங்குள்ள மருத்துவர் உடனடியாக பார்த்து புரிந்து கொள்வார். உங்கள் அனுமதியின்றி எந்த ஒரு மருத்துவரும் அல்லது மருத்துவமனையும் உங்கள் மருத்துவ பதிவுகளை பார்க்க முடியாது. வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலம் மருத்துவர்களிடம் ஆலோசனை பெறலாம். இதற்கு மொபைல் எண்ணுடன் இணைக்கப்பட்ட ஆதார் கார்டு அல்லது ஓட்டுநர் உரிமம் இருந்தால் போதுமானது.

நேர்களே, இந்த பாடலின் தொடக்கத்தில் வரும் இசைஞானி இளையராஜாவின் இசைக்காகவே இந்த பாடலை மீண்டும் மீண்டும் கேட்கலாம். முதல் மரியாதை என்ற திரைப்படத்திலிருந்து வெட்டிவேறு வாசம்.

நேயர்களே, இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி முடிவடைந்தது. மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு தமிழ் அமுதம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை, வீழ்வது தவறல்ல, வீழ்ந்தே கிடப்பதுதான் தவறு என்ற சிந்தனை வரிகளுடன் தங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்களுடன் சத்யபாமா. வணக்கம் நேயர்களே.